அவங்க வந்து மிஸ்ஸஸ் எஸ் ஜானகி. ஸோ ஜானகி அம்மா வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க ஜூலை 11 அன்னைக்கு. அது தமிழ் இசை உலகம் மட்டுமில்லை, இந்தியா இசை உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதனால் இந்த வார ப்ரோக்ராம் வந்து நாம் ஜானகி அம்மாவோட பாடல்கள் பற்றியும் அவங்களோட வாழ்க்கை பற்றியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ மிஸ்ஸஸ் ஜானகி வந்து ஒரு பாடகி மட்டுமல்ல, உணர்வுகளை குரலால் உயர்ப்பிக்கும் இசை மேதை. ஸோ அவங்க வந்து தென்னிந்தியாவின் குயில், அதாவது நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா என்று போற்றப்படும் அவரது குரலில் மென்மை, இனிமை, சோகம், காதல், குறும்பு, ஏக்கம் என எண்ணற்ற உணர்வுகள் இயல்பாக வெளிப்படும்.

1938 ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த ஜானகி அம்மா சிறு வயதிலேயே இசையின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர். தனது 9வது வயதில் மேடையில் பாடத் தொடங்கிய அவர் பின்னர் சென்னைக்கு வந்து திரைப்பட பின்னணி பாடகியாக தனது இசைப்பயணத்தை தொடங்கினார். அவருடைய முதல் படம் 1957 வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படம். அதன் மூலம்தான் இத்திரையுலகில் அவர் அறிமுகமானார். அதற்கப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட பல இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றார். கதாபாத்திரத்தின் வயதுக்கும் மனநிலைக்கும் ஏற்ப தனது குரலை மாற்றி பாடிய அவரது திறமை அவரை மற்ற பாடகர்களிடமிருந்து தனித்துவப்படுத்தியது.

இளையராஜா உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் அவர் பாடிய பாடல்கள் தமிழ் திரை இசையின் பொற்காலத்தை அலங்கரித்தன. குறிப்பாக திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடிய எண்ணற்ற டூவட் பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன. இன்ஃபேக்ட் ஜானகி அம்மா 48,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறாங்க. அது ஒரு அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட் இல்லைங்களா?

ஜானகி அம்மா பல விருதுகள் வின் பண்ணியிருக்காங்க, தமிழில், கன்னடத்தில், மலையாளம். அவங்க 4 தேசிய திரைப்பட விருது வாங்கியிருக்காங்க ஃபோர் சிறந்த பின்னணி பாடகிக்கா வேண்டி. 1977 16 வயது நிலையில் செந்தூர பூவே, 1981 ஒப்போல் படத்திலிருந்து, மலையாளம் படத்திலிருந்து ஒரு பாட்டுக்கு, 1984 சித்தாராங்கிற ஒரு படத்திலிருந்து ஒரு வெண்ணலோ கோதாரி அந்தம்னு ஒரு பாட்டுக்காக வேண்டி, அப்புறம் 1992 நீங்கள் இப்போ கேட்ட தேவர் மகன் படத்திலிருந்து இஞ்சி இடுப்பழகி.

ஜானகி அம்மா 4 நேஷ்னல் ஃபிலிம் அவார்டுக்கு கூட 33 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸும் அவருக்கு கிடச்சிருக்கு, வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர்லேருந்து அவங்களுக்கு ஆனரரி டாக்டரேட் ரெசிபியண்ட். அவங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைமாமணி விருதும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வந்து ராஜ்யோத்சவ பிரசஸ்தி அப்படிங்கிற ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2013 அவங்களுக்கு பத்ம பூஷன் அவார்ட் பண்ணாங்க. அது இந்தியாவோட 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். பட் வந்து அவங்களோட தனித்துவம் என்னென்னா, அவங்க அதை வாங்கலை, அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க வாங்குறதுக்கு. என்னென்னா, ஜென்ரலி அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டட், ஏன்னா சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட்க்கு வந்து டியூ ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது இல்லை நேஷ்னல் அவார்ட்ஸ் லிஸ்ட்லங்கிறதுனால அவங்க வந்து அதை வாங்க மறுத்துட்டாங்க.

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. நாம் இன்றைக்கி கேட்ட பாடல்கள் மறைந்த திரைப்பட பாடகி மிஸ்ஸஸ் எஸ் ஜானகியோட சில பாடல்கள் நம்ம கேட்டோம். அவங்களோட பாடல்கள் தொகுப்பு அடுத்த வாரமும் தொடரும். அன்டில் தென், குட் நைட் அண்ட் டேக் கேர்.